திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், யூ ஆர் அபவுட் டு லிசன் ஸ்ருதி சுக்தி மாலா பிரசன்டட் பாய் சாந்தா சுந்தரராஜன், திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: ஓம் சிவாய நமம். சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை, தலைப்பு பண்ணின் தமிழ் இசை, பாடல் மார்பார பொழி கண்ணீர், பாடியிருப்பவர் யாழ்ப்பாணம் அளவெட்டி ஸ்ரீராம்குமார் மற்றும் லக்ஷ்மணகுமார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமம்.

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

ராதாய நமஹ, சுரேஷாய நமஹ, சூர்யதாபனாய நமஹ, தர்மதாம்னே நமஹ, க்ஷமாக்ஷேத்ராய நமஹ, பகவதே நமஹ, பகநேத்ரக்னே நமஹ, உக்ராய நமஹ, பசுபதயே நமஹ, தார்க்ஷ்யாய நமஹ, ப்ரியபக்தாய நமஹ, ப்ரியம்வதாய நமஹ, தாத்ரே நமஹ, தயாகராய நமஹ, தக்ஷாய நமஹ, கபர்தினே நமஹ, காமசாசனாய நமஹ, ஸ்மசானநிலையாய நமஹ, திஷ்யாய நமஹ, ஸ்மசானஸ்தாய நமஹ, மகேஸ்வராய நமஹ, லோககர்த்ரே நமஹ, பூதபதயே நமஹ, மகா

சோமரதாய நமஹ, சுதியே நமஹ, சோமபாய நமஹ, அமிர்தபாய நமஹ, சௌம்யாய நமஹ, மகாநீதயே நமஹ.

சபதயே நமஹ, ஸ்திதாய நமஹ, விஜிதாத்மனே நமஹ, விதேயாத்மனே நமஹ, பூதவாஹனசாரதயே நமஹ, சகணாய நமஹ, கணகாயாய நமஹ, சுகீர்த்தயே நமஹ, சின்னசம்சயாய நமஹ, காமதேவாய நமஹ, காமகாலாய நமஹ, பஸ்மோத்தூளித விக்ரஹாய நமஹ, பஸ்மப்ரியாய நமஹ, பஸ்மசாயி.

மகாவீர்யாய நமஹ, பூதசாரிணே நமஹ, புரந்தராய நமஹ, நிஷாசராய நமஹ, பிரேதசாரிணே நமஹ, மகாசக்தயே நமஹ, மகாத்யுதயே நமஹ, அனுர்தேஷ்யவபுஷ.

ஆதிநாயகாய நமஹ, நித்ய கண்டா பிரியாய நமஹ, நித்ய பிரகாஷாத்மனே நமஹ, பிரதாபநாய நமஹ, ருத்தாய நமஹ, ஸ்பஷ்டாக்ஷ.

ஸ்வாஹாய நமஹ, விருஷவாஹனாய நமஹ, இஷ்டாய நமஹ, விசிஷ்டாய நமஹ, சிஷ்டேஷ்டாய நமஹ, சரபாய நமஹ, சரபாய நமஹ, தனுஷே நமஹ, அபாம்நிதயே நமஹ, அதிஷ்டானாய நமஹ, விஜயாய நமஹ, ஜயகாலவிதே நமஹ, பிரதிஷ்டிதாய நமஹ, பிரமாணஜ்ஞாய நமஹ, ஹிரண்யகவசாய நமஹ, ஹரயே நமஹ, விமோசனாய நமஹ, சுரகணாய நமஹ, வித்யேஷாய நமஹ, விபுதாஶ்ரயாய.

நமஹ ஆத்மனி சம்ஸ்திதாய நமஹ ராஜராஜ பிரியாய நமஹ ராமாய நமஹ ராஜசூடாமணயே நமஹ பிரபவே நமஹ வீரேஸ்வராய நமஹ வீரபத்ராய நமஹ வீராசன

வீதபயாய நமஹ, விஸ்வகர்மணே நமஹ, அனிவாரிதாய நமஹ, நித்யாய நமஹ, நியத கல்யாணாய நமஹ, புண்யஸ்ரவண கீர்த்தனாய நமஹ, தூரஸ்ரவசே நமஹ, விஸ்வசஹாய நமஹ, தியேயாய நமஹ, துஸ்வப்ன நாசனாய நமஹ, உத்தாரகாய நமஹ, துஷ்கிருதிக்னே நமஹ, துர்தர்ஷாய நமஹ, துஸ்ஸஹாய நமஹ, அபயாய நமஹ.

கோப்த்ரே நமஹ, விஸ்வஹர்த்ரே நமஹ, சுவீராய நமஹ, ருச்சிராங்கதினே நமஹ, ஜனநாய நமஹ, ஜனஜன்மாதயே நமஹ, ப்ரீதிமதே நமஹ, நீதிமதே நமஹ, வசிஷ்டாய நமஹ.

மன்மயாய நமஹ, நக்ஷத்ரமாலினே நமஹ, நாகேஷாய நமஹ, ஸ்வாதிஷ்டான ஷடாஶ்ரயாய நமஹ, பவித்ரபாதாய நமஹ, பாபாரயே நமஹ, மணிபூராய நமஹ, நபோகதயே நமஹ, ஹ்ருத்புண்டரீகாய நமஹ, ஆசீனாய நமஹ, சுக்ராஷணாய நமஹ, விருஷாகபயே நமஹ, துஷ்டாய நமஹ, கிரஹபதயே நமஹ, கிருஷ்ணாய நமஹ, சமர்த்தாய நமஹ, அனர்த்தசாசனாய நமஹ, அதர்மசத்ரவே நமஹ, அக்ஷய்யாய நமஹ, புரூஹுதாய நமஹ, புருஷ்டுதாய நமஹ, ப்ருஹத்புஜாய நமஹ, ப்ரஹ்மகர்ப்பாய நமஹ, தர்மதேனவே நமஹ.

சர்வாதிகாராய நமஹ, க்ஷேத்ரஜ்ஞாய நமஹ, க்ஷேத்ரபாலகாய நமஹ, ஜமதக்னயே நமஹ, ஜலநிதயே நமஹ, விபாகாய நமஹ, விஸ்வகாரகாய நமஹ, அதராய நமஹ, அனுத்தராய நமஹ, ஜ்ஞேயாய நமஹ, ஜ்யேஷ்டாய நமஹ.

சமஞ்சசாய நமஹ, பூஷயாய நமஹ, பூதிகிருதே நமஹ, பூதயே நமஹ, விபூதயே நமஹ, பூதிவாஹனாய நமஹ, அகாயாய நமஹ, பூதகாயஸ்தாய நமஹ.

0: ஓம் பார்வதி கண்டம் 53வது அத்தியாயம் ஆரம்பம். ஓம் பிரம்மோவாச அதவிஷ்மாதயோ தேவா முனயஸ்ச தபோதனாஹ கிருத்வாவஸ்யக கர்மாணி யாத்ராம் சந்தே நிரே கிரே ததோ கிரிவர ஸ்நாத்வா ஸ்வேஷ்டம் சம்பூஜயத் ததஹ பௌரபந்தூன் சமாஹூய ஜனவாசம் யயௌ முதா தத்ர பிரபும் பிரபூஜ்யாத சக்ரே சம்பிரார்த்தனா முதா கியத்தினானி சந்திஷ்ட மத்கேஹே சகலை சஹ விலோகனேன தே சம்போ கிருதார்த்தோஹம் ந சம்சய தன்யச்சயஸ்ய மத்கேஹே ஆயாதோசி சுரை சஹ பிரம்மோவாச இத்யுக்த்வா பஹுசைலேஜ கரௌ பத்வா பிரணம்யஜ பிரபுன் நிமந்த்ரயாமாச சஹ விஷ்ணு சுராதிபிஹ அததே மனசா கத்வா சிவஸ் சம்யுதமாதராத் பிரத்யுதுர் முனயோ தேவா திருஷ்டா விஷ்ணு சுராதிபிஹ தேவாவுஜுஹ தன்யஸ்வம் கிரிசார்தூல தவ கீர்த்திர்மஹீயசி த்வத்ஸமோ ந த்ரிலோகேஷு கோபி புண்யதமோ ஜனஹ யஸ்ய த்வாரீ மஹேஷான பரப்ரஹ்ம ததாம் கதிஹ சமாகத சதாசைஸ்ச கிருபயா பக்த வத்ஸலஹ ஜனாவாசோதி ரம்யஸ்ச சம்மானோ விவித க்ருதஹ போஜனானி ஸ்வபூர்வாணி நவர்ணியானி கிரீஸ்வர சித்திரம் ந கலு தத்ராஸ்தி யத்ர தேவி சிவாம்பிகா பரிபூர்ணமசேஷம் ச யவம் தன்யாய தாகதாஹ பிரம்மோவாச இத்தம் பரஸ்பரம் தத்ர பிரசம்சா பவதுத்தமா உத்சவோ விவிதோ ஜாதோ வேத சாதுஜயத்வனிஹ அபூன் மங்களகானம் ச நர்த்தா பிரதசாங்கனஹ நுதிம் சக்ரூர் மாகதாப்யா திரவியதானம் அபூத் பஹு அத ஆமந்திரிய தேவேஷம் ஸ்வகேஹம் அகபத்கிரிஹ போஜனோத்சவம் ஆரேதே நானாவிதி விதானத போஜனாதம் பிரபும் பிரீத்யா ஆனயாமாச யதோசதம் பரிவார சமேதம் ச த குதூஹலமீஸ்வரம் பிரக்ஷாலய சரணௌ சம்போர் விஷ்ணு மம வராதராத சர்வேஷாம் அமரானாம் ச முனீனாம் ச யதார்த்ததஹ பரைஷாம் ச கதானாம் ச கிரீஷோ மண்டபாந்தரே ஆசயாமாச சுப்ரீத்யா தாம்ஸ்தான் பந்துபிரன்விதஹ சுரசைர் விவிதாந்திரைஸ்ச தர்ப்பயாமாச தான் கிரிஹ புஜுர் நிகிலாஸ்தேவை சம்பூனா விஷ்ணுனா மயா தானீம் புரநாரியஸ்ச காலீதானம் யதுர்முதா மிருதுவாண்யா ஹதந்த்யஸ்ச பஷ்யந்த்யோ யத்னதஸ்ச தான் தே புக்த்வா சம்ய விதிவத் கிரிமா மந்திரநாரத ஸ்வஸ்தானம் ப்ரயுத் சர்வே உதிதா ஸ்திருப்திமாகதாஹ இத்தம் த்ரிதீயே ஹஸ்ரேபி மானிதாஸ்தே பவன் முனே கிரீஸ்வரேண விதிவத் தானமானாதராதிபிஹ சதுர்த்தே திவசே ப்ராப்தே சதுர்த்தீ கர்மசுத்திதஹ அபூவ விதிவத்யேன வினா கண்டித ஏவதஹ உற்சவோ விதச்சாசீ சாதுவாத ஜயத்வனிஹ பஹுதானம் சுகானஞ்ச நர்த்தனம் விவிதம் ததா பஞ்சமே திவசே ப்ராப்தே சர்வே தேவா முதான்விதாஹ விஜ்ஞப்திம் சக்ரிரே சைலம் யாத்ராசம் அதிப்ரேமதஹ சதாகர்ண்ய கிரீஷச்ச உவாச தேவான் கிருதாஞ்சலிஹ கியத்தினானி திஷ்டந்து கிருபாம் குருவந்து மாம் சுராஹ இத்யுக்த்வா ஸ்நேஹதஸ்தாம்ஸ்ச பிரபும் விஷ்ணும் ச மாம் பராம் வாசயாமாச திவசான் பஹூ நித்யம் சமாதராத இத்தம் யதீயுர்திவசா பஹவோ ததாம் ச தத் சப்தர்ஷீன் பிரேரயாமாசுர் கிரீஷான் தே ததசுராஹ தேதம் சம்போதயாமாசுர் மேனாம் ச சமயோசிதம் சிவதத்வம் பரம் ப்ரோஜுஹ சம்ப்ரசம்சன் விதிவன்முதா அங்கீகிருதம் பரேஷேன தத்தத் போதனதோ முனே யாத்ராதம் அகமச்சம்பு சைலேஷம் சாமராதிக யாத்ராம் குருவதி தேவேசே ஸ்வசைலம் சாமரே சிவே உச்சைருரோத சாமேனா தமுவாஜ கிருபாநிதிம் மேனோவாஜ கிருபாநிதே கிருபாம் கிருத்வா சிவாம் சம்பாலயிஷ்யசி சஹஸ்ரதோஷம் பகர்வத்யா ஆசுதோஷ க்ஷமிஷ்யசி த்வத்பாதாம்புஜ பக்தா ச மத்வத்ஸா ஜன்ம ஜன்மனி ஸ்வப்னே ஜ்ஞானே ஸ்மிருதிர்நாஸ்தி மகாதேவம் பிரபும் வினா த்வத்பக்தி சுதிமாத்திரேன ஹர்ஷாஸ்ரு புலகான்விதாம் த்வன்னிந்தயா பவேன்மௌனாம் மிருத்யுஞ்சயமிருதாயிவ பிரம்மோவாச இத்யுக்தா மேனகா தஸ்மை சமர்ப்பிய சுசுதாம் ததா அத்யுச்சே ரோதனம் கிருத்வா மூர்ச்சாமாப தயோ புரஹ அதமேனாம் போதயித்வா தாமா மந்திரகிரிஸ்ததாம் சகார யாத்ராம் தேவைச்ச மகோத்சவ புரஸ்வரம் அததே நிர்ஜரா சர்வே பிரபுனா ஸ்வகனை சஹ யாத்ராம் பிரச்சக்ரிரே தூஷ்ணீம் கிரீம் பிரதி சிவம் ததுஹு ஹிமாச்சல புரீ பாஹ்யோபவனே ஹர்ஷிதா சுராஹ சேஸ்வரா சோத்சவாஸ்தஸ்து பர்யைஷந்த சிவாகமன் இத்யுக்த்வா சிவசத்யாத்ரா தேவை சஹ முனீஸ்வரஹ ஆகர்ணய சிவ யாத்ராம் திரஹோத்சவ சம்யுதாம் இதி ஸ்ரீ சிவ மஹாபுராணே த்விதீயாயாம் ருத்ர சம்ஹிதாயாம் த்ரிதீயே பார்வதீ கண்டே சிவயாத்ரா வர்ணனம் நாம त्रिपञ्चाशत्तमोऽध्यायः ओम् ब्रह्मोवाच पार्वतीखण्डम् 53वद् अध्यायम् पूर्ति ओम्
1: ओम् नमः शिवाय यू आर् लिस्निङ्ग् टु शैवम् .org रेडियोस् 24/7 स्पिरिचुअल् चानल्स् फ्रम् शैवम् .org ओम् नमः शिवाय
2: Dear listeners of Shaivam.org, the following is Shukla Yajurveda, Madhyandina Shaka, Adhyayam 29.

பேசுவோம். பஞ்சமாத்தியம் சதுர்த்தம் அசோ அவனோகோ கௌதமாக்னி தஸ்ய ஆதித்யேவ சமிந்த ரஷ்மியோ தூமோ அகரர்ச்சி சந்திரமா அங்காரா நட்சத்திராணி விஸ்புலிங்காஹ தஸ்மின் ஏதஸ்மின் அக்னௌ தேவாஹ ஸ்ரத்தாம் ஜுஹ்வதி தஸ்ய ஆஹூதேஹ சோமோ ராஜா சம்பவதி பர்ஜன்யோ வாவகோதமாக்னி தஸ்ய வாயுரேவ சமித் அம்ப்ரம் தூமோ வித்யதர்ச்சி அசனி அங்காரா ராதனயோ விஸ்புலிங்கஹ தஸ்மின் ஏதஸ்மின் அக்னௌ தேவா சோமம் ராஜானம் ஜிஹ்வதி தஸ்ய ஆஹூதேர் வர்ஷம் சம்பவதி பிருத்திவி வவகூதமாக்னி தஸ்ய சம்வத்ஸர ஏவ சமித் ஆகாசோ தூமோ ராத்திரர்ச்சி திசோ அங்காரா வாந்திர திசோ விஸ்புலிங்காஹ தஸ்மின் ஏதஸ்மின் அக்னௌ தேவா வர்ஷம் ஜுஹ்வதி தஸ்ய ஆஹூதேர் அன்னம் சம்பவதி புருஷோ வாவகூதமாக்னி தஸ்ய வாகேவ சமித் பிராணோ தூமோ ஜிஹ்வா அர்ச்சி சக்ஷுரங்காரா ஸ்ரோத்ரம் விஸ்புலிங்காஹ தஸ்மின் ஏதஸ்மின் அக்னௌ தேவா அன்னம் ஜுஹ்வதி தஸ்ய ஆஹூதேரேதஸ் சம்பவதி யோஷா வாவகௌதமாக்னி தஸ்ய உபஸ்தேவ சமித் யத் உபமந்த்ரயதே ஸ தூமோ யோனிரர்ச்சி யதந்தஹ கரோதி தே அங்காரா அபிநந்தா விஸ்புலிங்கஹ தஸ்மின்னேதஸ்மின் அக்னௌ தேவா ரேதோ ஜுஹ்வதி தஸ்ய ஆஹூதேர் கர்ப்ப சம்பவதி இதித் பஞ்சம்யாம் ஆஹூதோ ஆபஹ புருஷ வஜசோ பவந்தீதி ச உத்பாவ்ருதோ கர்ப்போ தேசவ நவமா மாசான் அந்தஷயித்வா யாவத் வா அத ஜாயதே ச ஜாதோ யாவத் ஆயுஷம் ஜீவதி தம் ப்ரேதம் திஷ்டம் இதோ அக்னே ஏவ ஹரந்தி யத ஏவ இதோ யத சம்பூதோ பவதி தத்ய இத்தம் விதோ ஏ ஜேமே அரண்யா அரண்யே ஸ்ரத்தா தபைத்யுபாஸதே தே அர்ச்சிஷம் அபிசம்பவந்தி அர்ச்சிஷோ அஹஹ அன்ன ஆபூரியமானபட்சம் ஆபூரியமானபட்சா யான் ஷட் உதங்கேதி

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

கேற்ற அக்ஷரமணமாலை சாற்ற கருணாகர கணபதியே கரமருளிக்காப்பாயே அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலாம் அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ.

0: நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: மதி நிறைந்த மார்கழி திங்களிலே துதி நிறைந்த பாடல்கள் திருவம்பாவை பாடல்கள். அந்த பாடல்களிலே நல்கதி கொடுக்கக்கூடிய பாடல் இன்றைக்கு நாம் காணக்கூடியது 13வது திருவம்பாவை பாடல். பைங்குவளை கார்மலரால் செங்கமல பைம்போதால் அங்கம் குறுகினத்தால் பின்னும் அறவத்தால் தங்கள் மலங்கழுவுவார் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் பொன்றிசைந்த பொங்கு மடுவிற் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தார்ப்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பொம்புனல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவா என்கின்ற அற்புதமான பாசுரம். இந்த பாடலிலே நம் பலவிதமான அர்த்தங்கள் பார்க்க முடியும். நம்ம முதலிலேயே பார்த்து இருக்கிறோம், போன வருடம் அதற்கு முன்பாக எல்லாம் பார்த்த விஷயங்கள். இந்த பிரபஞ்சமே பூம்புணலாக மடுவாக இருக்கிறது. இது எம்பெருமானுடைய ஸ்வரூபம். எங்கள் பிராட்டியும் எங்கோனும் பொன்றிசைந்த பொங்கு மடு என்று இந்த வாழ்வே இறைமயமான வாழ்வாக இருக்கிறது என்கின்ற கருத்துக்கள் எல்லாம் இதுல பார்க்க முடியும். இந்த வருடத்திய தலைப்புக்கு பொருத்தமாக இந்த பாடலிலேயும் பலவிதமான அடியார்களை பார்க்க முடியும். காரணம் என்னன்னா, இது பொதுவாக வரக்கூடிய சில வரிகள். பைங்குவளை காரமலரால் செங்கமல பைம்போதால் அங்கம் குறுகினத்தால் பின்னும் அறவத்தால் தங்கள் மலங்கழுவார் வந்து சார்தலினால் என்று இங்கே பலவிதமான நிகழ்வுகளை சொல்லி இருக்கிறதுனாலே பல பேரை பல அடியார்களை இங்கே சொல்ல முடியும். உதாரணமா, பெரும்புணல் நீத்தம் மலர் தடம் பனை வயல் புகு பொன்னி நன்னாடு என்று ருத்ரபசுபதி நாயனாருடைய சரித்திரத்திலே சேக்கடா பெருமான் பாடுவார். அப்படி ஏராளமாக பூம்புணல்கள் இருக்கக்கூடிய நாடு பொன்னி நாடு, அதிலே பிறந்தவர் ருத்ரபசுபதி நாயனார் என்பதாக ஆரம்பிப்பார். கரையில் கம்பளை புல் ஒலி கரங்கிட மருங்கு பிரச மென் சுரும்பு அரைந்திட கருவரால் பிறழும் நிறை நெடுங்கயல் நீரிடை நெருப்பெழுந்தனைய விரை நெகிழ்ந்த செங்கமல மென் பொய்கையுள் மேவி என்று சொல்லும்படியாக இதிலே இங்கே நம்ம எதெல்லாம் பார்க்கிறோமோ அதற்கு பொருத்தமாக பாடுகின்றார். ஆனால் சில விஷயங்களை நாளைக்கு பார்க்க இருக்கிற காரணத்தினாலே இன்னும் மற்றொரு, நான் முதலிலேயே சொன்னதை போலத்தான் ஒரே பாடலுக்கு பல அடியார்களையும் சொல்ல முடியும், ஒரு அடியாரை பல பாடலிலேயும் நம்ம பார்க்க முடியும், பொருத்தி பார்க்க முடியும். இங்கே இன்னொரு அடியாரை நம்ம பார்க்க இருக்கிறோம். பைங்குவளை கார்மலரால் செங்கமல பைம்போதால் அங்கம் குறுகினத்தால் பின்னும் அறவத்தால் என்று சொல்லக்கூடிய காரணத்தினாலே குவளை மலர் செங்கமல மலர்கள் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் பொருந்தி இருக்கக்கூடிய வயல்வெளி என்பதாக இன்றைக்கு நாம் அதிலே எடுத்துக்கொள்ளலாம். நீர்நிலைகள் இருக்கக்கூடியது, நீர்நிலைகளுக்கு அருகிலே இருக்கப்பட்ட வயல் முதலாக இருக்கப்பட்டது. புல்லுறங்கும் வயல் புக என்று சொல்லும்படியாக இதுல சேக்கிழார் பெருமான் பாடுவார். மிகப்பெரிய வயல்களை தன்னிடத்திலே செல்வமாக படைத்திருக்கக்கூடிய ஒருவர் அந்த நாயன்மாருடைய சரித்திரத்தை பார்க்கிறோம். இளையான்குடி மாறநாயனார் என்பதாக அவருடைய சரித்திரம் இங்கே வரும். மாறன் என்கின்ற பெயரோடு இளையான்குடி என்கின்ற ஊரிலே பிறந்து இறை தொண்டு ஆற்றியிருக்கக்கூடிய அடியவர். எந்த சிவனடியார் வந்தாலும் அந்த சிவனடியாருக்கு உணவு இட்டு அவருக்கு என்ன என்ன பணிவிடைகள் எல்லாம் செய்ய முடியுமோ அதை அவரும் அவருடைய மனைவியும் செய்து வந்திருக்கிறார்கள். இதுதான் முக்கியமானதாக இங்கே சொல்லப்படும். நம்ம பல இடங்களில் பார்க்கிறோம், இறைவனுக்கு செய்கின்ற தொண்டை விட இறை அடியாருக்கு செய்யக்கூடிய தொண்டானது மிக உயர்வு பெறுகிறது. இறை அடியவர்களுக்கு அழைத்து வந்து மிகச்சிறந்த அமுது படைத்து பலவிதமான கரியமுதும் பலவிதமான சுவை உடையதாக இருக்கக்கூடிய அமுது படைக்கிறார். பல பேர் அன்னதானம் செய்கின்றேன் என்று சொல்லுவார்கள். அன்னதானம் பண்ணுகிறேன், ஏதோ ஒரு ஏனோ தானா, சரி இது போடு, நானே தானம் கொடுக்கிறேன், உனக்கு இதுல என்ன குறை சொல்லுகிறாயா என்று கோபப்படும்படியாக அவர்கள் போட்டதுதான் சாப்பாடு இருக்கும். அப்படி அல்ல, அவர்களுக்கு எப்படியெல்லாம் இந்த உணவு படைத்தால் உணவு பரிமாறினால் அவர்களுடைய உள்ளத்துக்கு உகப்பாகுமோ எது நன்மை தருமோ வேண்டி வேண்டி அவர்களுக்கு நாம் தர வேண்டும். அன்னதானம் செய்யவது அவன் என்னமோ நின்றுட்டு இருக்கா, நம்ம போடுறதில்ல. நமக்கு ஒருவனை இறைவன் அனுப்பி இருக்கிறார், அவனுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். இது இந்த அன்னதானம் மட்டுமல்ல, எல்லா தானத்திலேயே முக்கியமானதாக உண்டு. அன்னதானத்துக்கு என்ன சிறப்புன்னா, வேதம் இந்த அன்னதானத்தை மிகச்சிறப்பாக சொல்லும். அன்னம் மேன் இன் தயேத், அன்னம் பகுகுர்வியாத், இதெல்லாம் வேதங்களிலே வரக்கூடிய அன்னத்தை பத்தி மிகச்சிறப்பாக சொல்லப்படுகிறது. நாமே இறைவனுக்கு அன்னமாக ஆகிறோம். அகமன் நமகமன் நமகமன்னம் அகமன் நாதோ அகமன் நாதக, நானே அன்னமாக அகம் அன்னம் அகம் அன்னம் அகம் அன்னம் என்று அந்த பரமாத்மாவுக்கு அனுபவிக்கத்தக்கதான அன்னமாகவே நாம் இருக்கிறோம் என்று வேதங்கள் சொல்லும். அன்னத்தை நிந்திக்காதே, அன்னத்தை நன்றாக பெருக்கு, அதாவது நன்றபடியா எல்லாம் வயல் வெளியை பெருக்க வேண்டும், நல்லபடியா சாகுபடி செய்ய வேண்டும். அன்னம் எல்லாருக்கும் இன்னார் இனியார் என்று இல்லாமல் எல்லாருக்கும் அன்னத்தை இடு, இதெல்லாம் வேதங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள். இப்போ இல்ல, ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பாகவே வேதங்கள் இதையெல்லாம் நமக்கு சொல்லி இருக்கின்றன. நம்ம இப்ப என்ன பண்ணுகிறோம், அதற்கு மாறுதலாகத்தான் நம்ம செய்கிறோம். அன்னம் இருக்கக்கூடிய அன்னம் விளைவிக்கக்கூடிய வயல்களை எல்லாம் வீடாக மாற்றுகின்றோம். காடழித்து நாடாக்கலாம், ஆனா வயலழித்து நாடாக்குறோம். எங்க கொண்டு போய், எங்க வயல்வெளி எங்க இருக்கும், மாடி மேலேயா, மொட்டை மாடி மேடையிலேயே போட முடியும், 20 மாடி மேல போய் கொண்டு போய் அங்கே வயல்வெளி வைக்க முடியுமா என்ன? ஆனால் நாம் செய்கிறோம். இந்த அன்னத்தை எல்லோருக்கும் இவர்தான் என்று பார்க்காதே, எல்லாருக்கும் சோரிடு, இது வேதம் சொல்லக்கூடியது. எல்லாருக்கும் இடு, அன்னத்தை இடு என்று சொல்லுகிறது. இவருக்கு தான் போடணும், இப்படித்தான் போடணும் என்று பார்க்க கூடாது, வேறுபடுத்தி பாகுபாடு படுத்தி பார்க்காமல் இடு என்று சொல்லும். இப்போ இது சாதாரணமான பசு தர்மம் என்று சொல்லப்படும் பசு புண்ணியம். அதாவது பசு புண்ணியம்னா, நம்ம இந்த இடத்துல இப்படி அன்னம் கிடைத்தால் அதுக்கு தகுந்தபடியாக நமக்கு இந்த புண்ணியம் கிடைக்கும்னு. ஆனா இதையே சிவனடியாருக்கு இடும் பொழுது அது சிவபுண்ணிய செயலாக, பதிபுண்ணிய செயலாக இருந்து இறைவனிடத்திலே நம்மை கொண்டு சென்று சேர்க்கிறது. இப்போ போடக்கூடியது அன்னதானம் தான். இதுல அன்னதானத்துல என்ன சிறப்புனா, எந்த தானம் கொடுத்தாலும் கூட அதுல ஒரு குறைபாடு பார்க்க முடியும். எந்த தானத்திலையும் பெரிய என்ன, வஸ்திரதானம் பண்றான், வஸ்திரதானம் பண்ணான், ஆமா, வஸ்திரதானம் கொடுக்கும் போதே கரையை பார்ப்பான். அதான் வேட்டி கொடுத்துருக்கிறோம்னா, வேட்டி கரை இவன் உடுத்திட்டு இருக்க, கொடுக்கக்கூடியவன் கரையை எப்படி இருக்கீங்க, அவன் மாதிரியே கொடுக்கூடாதா, இவ்வளவு ரூபாதான் வேட்டி கொடுக்கணுமா, ஒரு வேட்டி தான் கொடுக்கணுமா, அது துண்டு வைக்க மாட்டியா, துண்டு வச்சு அதுக்கு டவல் வைக்க மாட்டியா, இப்படி எது வேண்டாலும் கேட்கலாம். புடவை ஏன், நல்ல புடவையா கொடுக்கூடாதா, புது மாடல்ல புது டிசைன்ல வந்திருக்கிற அது கொடுக்கூடாதா. இப்போ எந்த தானம், இது மட்டுமல்ல, சொர்ண தானம் கொடுத்தா ஏன் 10 ரூபா கொடுக்குற, 100 ரூபா கொடுக்கூடாதா, சரி 100 ரூபா கொடுத்தா ஏன் 1000 ரூபா கொடுக்கூடாதா, அட 1000 ரூபாய் கொடுக்குறிய, அட போ, எது வேண்டாலும் சொல்ல முடியும். ஆனால் அன்னதானத்துல என்ன சொல்ல முடியும்னா, டேஸ்ட், அந்த ருசியை பத்தி தான் சொல்ல முடியுமே தவிர, அன்னம் இட்டவனுடைய வயிறு நிறைந்து விடுகிறது, இன்னும் கொடுன்னு அவனால கேட்க முடியாது. 10 புடவை கொடுத்தாலும் இன்னும் 20 புடவை இருந்தா நல்லா இருக்கும், 100 புடவை இருந்தாலும் இன்னும் 100 புடவை இருந்தா நல்லா இருக்கும், அதை வச்சுட்டு இருக்கிறா நல்லா இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒண்ணு போட்டுக்கிறேன், 365 நாளைக்கு 365 சொல்ல முடியும். எவ்வளவுதான் செல்வம் கொடுத்தாலும் கூட இந்த செல்வம் போதாதுன்னு சொல்ல முடியும். ஆனால் வயிறார சோறு போட்ட பிறகு இன்னும் கொண்டு வந்து போட்டா வேண்டாம் வேண்டாம்னு தான் சொல்லுவான். அன்னதானத்தினுடைய சிறப்பு அதை, அந்த தானம் பண்ணும் பொழுது மட்டும்தான், அன்னதானம் பண்ணும் பொழுது மட்டும்தான் அவன் எடுத்துக்கொள்ளக்கூடியவன் வாங்கிக் கொள்ளக்கூடியவன் போதும்னு சொல்லுவான். மற்ற எந்த இடத்துலையும் போதும்னே சொல்ல மாட்டான், சாப்பிடறதுக்கு மட்டும்தான் போதும்னு சொல்ல முடியும். இப்போ அந்த தானத்தை போடும் பொழுது சிவனடியாருக்கு இடும் பொழுது அது சிவனுக்கு இட்டதாகிறது, அது சிவனுக்கு இட்டதாகிறது. இது வெறும் வேதம் சொல்லக்கூடிய தர்மம் என்று மாத்திரம் கிடையாது, இது பசு புண்ணிய செயல் என்று சொல்லக்கூடியது அல்ல, பதி புண்ணிய செயலாக மாறுகிறது. அடியவருக்கு அன்னம் இடுவது மிகச்சிறந்த சிறப்பு. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பங்குனி உத்தரத்தன்றைக்கு அடியாருக்கு இட வேண்டும், தினமுமே அடியாருக்கு பங்குனி உத்தரத்தினால் மிகச்சிறப்பாக, என்ன, அம்மையும் அப்பனும் திருமணம் செய்து கொண்ட திருநாள். அது மட்டும் கிடையாது, எல்லா திருநாளிலேயும் அடியவருக்கு அமுது படைக்க வேண்டும் என்று பரவை நாச்சியாரோடு சேர்ந்து அவர் தினமுமே திருவடியாருக்கு அமுது படைத்திருக்கிறார். அதுக்கு காசு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தான் இறைவனிடத்துல கேட்கிறார், இதுக்கு வேணுமேன்னு சொல்லி. இப்போ பெரிய அடியவர்களே அதை செய்கிறார்கள், அடியவருக்கு இட்ட செயல் அப்பேற்பட்ட மிகச்சிறந்த பேருபகாரம், இறைவனுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய தொண்டு. இங்கே இளையான்குடி மாறனாயனார் அதை செய்து கொண்டிருக்கிறார். செய்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் இறைவனுடைய கருணையாலே, அதான் முக்கியமான விஷயம். இதை சொல்லும் பொழுது இறைவனுடைய கருணையாலே இப்படி வந்தது என்ன, எது வறுமை வந்தது என்ன, நம்ம வறுமை வரும் பொழுது ஏதாவது ஒரு குறைபாடு வந்தா என்ன பாவம் செய்தோமோ இப்படி வந்ததுன்னு சொல்லுவோம். ஆனால் இவரை சோதிப்பதற்காக இறைவன் அருளினாலே இவருக்கு இந்த வறுமையானது வந்து சேர்ந்துதான், வறுமையானது வந்து சேர்ந்தது. ஆனா வறுமையானது வந்தாலும் கூட, வறுமை அடைந்தாலும் கூட, தன்னுடைய திருப்பணியை திருத்தொண்டை அவர் நிறுத்தவில்லை. கூலி வேலைக்கு போனாலும் அந்த கூலி வேலையிலே செய்து கிடைக்கக்கூடியவற்றை இறைவன் அடியாருக்காக அமுது படைக்கிறார். அப்படியே ஒரு நாள் நல்ல மழை நாள், அந்த மழையில சொல்லுவாங்களே அந்த கார் இருட்டு, அதாவது முன் உச்சியில முடி வந்து விழுந்தா கூட தெரியாது, அப்பேற்பட்ட இருட்டான், நல்ல மழை. வீட்டிலே கணவனும் மனைவியாக இளையான்குடி மாறநாயனாரும் அவருடைய மனைவியாரும் இருக்கிறார்கள். வீட்டு கதவை யாரோ தட்டுகிறார்கள். தட்டின உடனே யாரது பார்த்த வாரி சுருட்டி அந்த இரவு நேரத்தில் யாரது வந்தார் என்று செல்லும் பொழுது, ஏன் அன்றைக்கு யாருமே வரவில்லை, அந்த மழை காரணத்தினாலே ஒரு அடியவரும் வரவில்லை, அடியவர் வரலையேன்னு வருந்து இருக்கிறார். பல பேருக்கு எவனா தானம் கொடுத்தா கூட வந்துட்டானே அப்படின்னு நினைப்பாங்க, ஆனா இவர் யாரும் வரலையேன்னு நினைத்து வருந்து இருக்கிறாராம். யாரோ ஒரு தட்டின உடனே ஆகா யாரோ வந்தனர் என்று பார்த்தா ஒரு வயோதிக வடிவத்திலே இறைவன் வந்து நிற்கிறார், நனைந்திருக்கிறார். உடனே ஓடி சென்று இறைவருமே அவருக்கு உள்ளே வரவேற்று வேறு துணி கொடுத்து, தலை துடைக்க தோட்டிக் கொள்ள, உடம்பை துடைத்துக் கொள்ள துணி கொடுத்து, நல்ல உலர்ந்த துணி கொடுத்து, மாற்றி உடுத்துக் கொள்வதற்காக துணி கொடுத்து, இவருடைய துணியை எல்லாம் அங்கே சென்று பிழிந்து காய வைக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், ரொம்ப பசியாக இருக்கிறது, நீங்கள் எல்லாம் எல்லோருக்கும் உணவு படைப்பதாக எல்லாரும் புகழ்ந்து சொல்லுகிறார்கள், எனக்கு உணவு படைக்க முடியுமா? நான் ஆஹா கண்டிப்பா பண்ணணுமே, கேட்டிருக்கிறான் இருங்கள் பண்ணுகிறேன்னு மனைவியை பார்க்கிறார். உள்ள போன அதான் குறிப்பறிந்த மனைவி சொல்லுகிறார், அங்கே மனைவி சொல்லுகிறார் அந்த இடத்துல, நான் கடன் கூட வாங்கியாச்சு, நம்ம கடன் கொடுப்பாரும் இல்லை. ரொம்ப அழகான வார்த்தை, கடன் கொடுப்பாரும் நமக்கு இல்லை, கொடுப்பாரும் இல்லை. என்ன செய்வதுன்னா மனைவி வந்து இல்லையு சொல்லிறது பெரிய விஷயம், எனக்கு இல்லையே நான் என்ன பண்றது, இந்த மாதிரி நீ பாட்டு என்னவா பண்ணிட்டு போயிடுவே, என்ன வந்து கழுத்திருக்கிறியன்னு சொல்லல. ஆனா ஒரு அவர் சொல்லுகிறார், அடுத்த ஒரு வார்த்தை சொன்னார், இன்றைக்குத்தான் நம்முடைய வயலிலே நாம் முளைகட்டிய பெயராக நாம் நாற்று நட்டிருக்கிறோம், அந்த நெல்லை கொண்டு வந்தால் ஏதாவது என்னாலே செய்து கொடுக்க முடியும். பெரிய பாவத்துல என்ன பாவம்னா, நட்டிருக்கக்கூடிய செடியை பிடுங்கக்கூடியது. ஏன்னா அது ஒரு உயிர் என்று சொல்லுவார்கள், முளை விட்டிருக்கக்கூடிய செடியை வேளாளர்கள் கண்டிப்பாக பிடுங்க மாட்டார்கள், ஏன்னா அது வந்து ஒரு குழந்தை மாதிரி அவர்களுக்கு. இவர் சொன்ன உடனே ஆஹா இப்படிப்பட்ட ஒரு பெரிய விஷயத்தை சொன்னியேன்னு மனைவியை பாராட்டி விட்டு ஓடுகின்றாராம் நாயனார். செல்லல் நீங்க பகல் வித்தியே சென்னல் மல்லல் நீர்முளை வாரிக்கொடு வந்தால் வல்லவாறு அமுதாக்கலும் ஆகும், மற்ற அல்லதொன்று அறியேன். ஒரு வழி சொல்லுகிறார் அந்த அம்மையார், இப்படி வந்து இப்படி செய்தால் நான் செய்து கொடுக்கிறேன். அவ்வளவுதான் ஓடுகின்றாராம். அவர் ஓடும் பொழுது அவர் சொன்னார், புல்லுறங்கும் வயல் புக போயினார் வள்ளலார் இளையான்குடி மாறனார். செக்கலார் பெருமான் அதை வள்ளலார் இன்னும் போடவே இல்லை, ஆனா அந்த மனம் இருக்கிறதே அதை பாடுகின்றார். இங்க நமக்கு பொருத்தமா, பைங்குவடை கார்மலரார் செங்கமலர் பைம்போதால் அங்கங்குறியினத்தால் தின்னும் அறவத்தால் என்று அந்த நீர்நிலை இருக்கக்கூடிய அதற்கு அருகிலே இருக்கக்கூடிய வயலை தடுவிக்கொண்டு காலினால் தடவி சென்று கைகளால் சாலி வெண்முளை நீர்வழி சார்ந்தன கோழி வாரி இடா நிறைய கொண்டு மேலெடுத்து சுமந்து வல்லை வேண்டார் ஓடி ஓடி வருகின்றார். அங்கே இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கொண்டு வருகின்றாராம். அப்பொழுதுதான் நாற்று நட்டு அந்த நாற்று வருவதற்காக முளைக்காக போட்டு இருக்கின்றார்கள் சென்னலை, அதை வாரிக்கொண்டு வருகிறார். அம்மையார் உடனே அதை திருத்தி நான் செய்கின்றேன் என்று சொல்லி அவர் அதற்காக எடுக்கிறார். ஆனா விறகு வேணுமே, விறகும் கிடையாது, அவ்வளவுதானே. மேலே வீட்டில் இருக்கக்கூடிய உத்தரத்தை அறிந்து வெந்தழல் அடிப்பின் மூட்ட விறகில்லை என்ன, மேலோர் அண்டமில் மனையில் நீடும் அலக்கினை அறுத்து விழுத்தார் என்று மேலே இருக்கக்கூடிய உத்தரத்தை எல்லாம் அறுத்து கொண்டு வந்தா இது வச்சுக்கோன்னாராம். சரி நான் இதை பண்ண ஆரம்பிக்கிறேன், பண்ணும் பொழுது கறிக்கு என்ன செய்வது, யாரோ வந்துட்டார் இவங்க இவ்வளவு பண்ணும் பொழுது அந்த நம்முடைய மனோநிலையும் அதை ஒப்பிட்டு பாருங்கள். நம்ம எவ்வளவு அஜகஜாந்திரம் என்று சொல்லுவார்களே, அதாவது மலைக்கும் மடுவுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் என்று வந்துட்டானேன்னு சொல்றது எப்படி, அட நான் போடுறதே பெரிய விஷயம், இதுல கறி ஒண்ணு கேடா, இதுவும் கிடையாது, கறிக்கு என்ன செய்வது, அதாவது கரிய முதுக்கு தொட்டுக்கொள்ள என்ன பண்றது அப்படின்னு கேட்கிறாராம். அதுல சொல்லும் பொழுது சிக்கலார் பெருமான் பாடுவார், தங்கள் மலங்களுவார் வந்து சாரதனினால் இந்த திருவம்பாவை பாடல் பாடுகிறோமே, மலத்தை கழுவுவதை போலவே, தங்களுடைய குறைகளை எல்லாம் நீக்குவதை போலவே விருப்பில் அடிசில் ஆக்கி அதை களைகின்றார். அந்த அரிசியை அரிசியை முளைவிட்டு பதமன் கொள்ள வருத்தவின் அரிசியாக்கி வாக்கிய உலையிற்பட்டு என்று அதை எல்லாவற்றையும் களைந்து அதில் இருக்கக்கூடிய மணல், மேலே இருக்கக்கூடிய தோல் எல்லாவற்றையும் நீக்கி தங்கள் மலங்கழுவுவாறு வந்து சாரதலினார். என்ன செய்கிறார்? நீக்குகிறார். எப்படி அடிசிலாக்குறாராம்? வெறுப்பில் இன் அடிசில் ஆக்கி மேம்படு கற்பின் மிக்கார். அந்த மேம்படு கற்பின் மிக்கார் வெறுப்பில்லாத ஒரு தன்மையிலே, அதாவது வந்துட்டானே இல்லை, ஆஹா பாக்கியம் கிடைத்ததே என்று சொல்லும் பொழுது அடுத்தது பண்ணாராம். இதுக்கு இன்னும் பொருத்தமா இன்னொரு வார்த்தையும் சொல்லுவார் சேக்கலார் பெருமான், தங்கள் மலங்கழுவுவார் வந்து சாரதலினார் என்று சொல்லும் பொழுது கறிக்கில்லையே என்று சொல்லும் பொழுது குப்பமே நிக்கிறே இதெல்லாம் அந்த குப்பையில வளரும், அதை பறித்து கொண்டு வரலாம் என்று ஒரு யோசனை செய்கின்றார் அம்மையார். உடனே போனாராம். எப்படி அவர் படிச்சார்? குழி நிரம்பாத புன்சை குறும்பயிர் தடவி பாச பழி முதல் பறிப்பார் போல பறித்தவை கருக்கறிக்கு நல்கார். நம்ம தங்கள் மலங்கழுவார் வந்து சாரதலையார் என்று சொல்லு, எங்கள் விராட்டியும் எங்கோனும் பொன்றி செய்த பொங்குமடு என்று பாடுகின்றோமே, அதை போல இந்த உலகம் என்கின்ற மடுவிலே நம்முடைய குற்றங்களை எல்லாம் பாவங்களை எல்லாம் நீக்கிக் கொள்வதற்காக நாம் இங்கே இறைவனை நாடுகிறோம். அங்கே நம்முடைய பாச பழி முதல் பறிப்பார் போல, தம்முடைய பாசம் என்கின்ற பற்று என்கின்ற அந்த உலக பசு பாச தொந்தம் அதுவான உறவு கிளை தாய தந்தை என்று சொல்லக்கூடிய அனைத்தையும் நீக்குவதை போலவே அங்கே எல்லாவற்றையும் நீக்கி அவர்களை எடுத்துக்கொண்டு வந்து கரிய முதுக்கு கொடுத்தாரா. அந்த ஒரு கரியில பலவிதமா, அந்த ஒரே ஒரு விஷயத்துல பலது ஆக்கி கொடுக்கிறாராம். மனைவியார் கொழுநர் தந்த மனவர்கள் கரிகள் ஆய்ந்து புனிதலை கழுவி தக்க புனித பாத்திரத்து கைமை வினையினால் வேறு வேறு கரிய முதாக்கி பண்டை நினைவினால் குறையை நேர்ந்து திரு அமுது அமைத்து நின்று ஒண்ணு கொடுத்தார. ஒண்ணு இல்ல, அதை பலவிதமா மாற்றி கொடுக்கிறாரா. ஏன் அடியார் நல்லபடியா சாப்பிடறமே இது கிடைச்சதே என்று அந்த அந்த கழுவி கழுவி கொடுக்கின்றாராம். கொடுத்த உடனேயே அமுது செய்ய வேண்டும் உறங்கி கொண்டு கிடக்கின்றார் அந்த கிழவர். அமுது செய்ய வேண்டும் என்று சொல்லும்படியாக அவரை அழைக்கின்றார்கள். அழைத்தார்கள். அழைத்த பொழுது அந்த இடத்துல ஜோதியாக இறைவன் தோன்றுகின்றாராம். இங்கே பலவிது பார்க்கலாம். இதுல என்ன அழகுன்னா, பல அடியார்களுக்கு இறைவன் தனியாக சொல்லுகின்றார். பெற்ற ஊர்வதும் இன்றி நீடிய பேதையாளுடன் இன்றி ஓர் நற்றவத்தர் வேடமே கொடு ஞாலம் உயிந்திட நன்னினார் என்று இத ஒரு குறிப்பாக சொல்லுவார் சேக்கலார் பெருமான். அம்பிகையும் இல்லாதபடியாக இங்க போனார். ஏன் அம்பிகை இருந்தா அந்த குழந்தை மாதிரி இருக்கக்கூடிய அந்த முளையை எடுக்க விட மாட்டார். இறைவன் என்ன செய்கின்றார்? போகின்றார். தனியா போனார் இங்க சேக்கலார் பெருமான். ஆனா அருளுவது எப்பொழுது? அம்பிகையோடு சேர்ந்துதான் அருள் செய்கின்றார். ஜோதியா எழுந்து தோன்றும் பொழுது ஏலவார் குழலால் தன்னோடு இடவ வாகனனாய் தோன்றி அங்கு வரும் பொழுது அருள் செய்யும் பொழுது அம்பிகையோடு சேர வேண்டும், எங்கள் விராட்டியும் எங்கோனும் போன்றி செய்த என்று சொல்லும்படியாக சங்கரன் தான் மகிழ்ந்தே ஏலவாள் குழலால் தன்னோடு இடவ வாகனனாய் தோன்றி என்று சொல்லும்படியாக அங்கே அம்பிகையோடு சேர்ந்து இவருக்கு அருள் செய்கின்றான் எம்பெருமான். இந்த பொருத்தமாக நம்ம பார்க்கக்கூடியது பைங்குடை கார்வலர் என்று வயல் வழியாக இருக்கக்கூடியது இளையான்குடி மாரநாயனார் அங்கே சென்று பறித்து வந்தார். தங்கள் மலங்கழுவுவார் வந்து சாரதலினார் என்று நாம் எப்படி நம்முடைய குறைகளை எல்லாம் களைந்து கொள்கிறோமோ கழுவிக் கொள்கிறோமோ அதே போல தம்முடைய குறைகளை பாசத்தை அறுப்பார் போலே கழுவுவார் போலே அந்த நெல்லை எல்லாம் சென்னெல்லை எல்லாம் கழுவினார். வந்து கொடுத்திருக்கக்கூடிய கீரை எல்லாம் அமுதாக்குவதற்காக கழுவினார் என்றும் பார்த்தோம். சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தார்ப்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புனல் பாய்ந்து ஆடு என்று குளிக்கும் பொழுது யாராவது இத்தனையும் போட்டுக்கொண்டு செல்வார்களா? ஆனா சிலம்பு சங்கம், அதாவது ஒரு சங்கு வளை, அதாவது ஒரு வளை எப்பொழுதுமே அவரிடத்தில் இருக்கும். அணிகலன் என்று இங்கே சொல்லப்படும். அணிகலன்கள் என்ன என்று சொன்னால், அணிகலன்கள் ஏராளமான அணிகலன்களை இவர் அணிந்து கொள்ளும்படியாக இறைவன் அருள் செய்தார். எப்படி? இரு நிதி கிழவன் தானே முன்பெரு நிதியம் ஏந்தி முடிவழி ஏவல் கேட்ப இன்பமார்ந்திருக்க என்றே அருள் செய்தான் எவர்க்கும் மிக்கான் என்று குபேரனை விட பெரியவனாக அவனும் அங்கே சங்கநிதி பதிம நிதியோடு வந்து இவர்களுக்கு ஏவல் செய்யும்படியாக இவர் இன்பம் அறிந்திருந்தார் என்று சிவபெருமான் அருள் செய்ததை இந்த இடத்துல சொல்லி காட்டப்படும். ஆக இளையான்குடி மாரநாயனாயரை இங்கே நினைக்கும்படியாக பைங்குவளை காரமல்லரார் என்கின்ற இந்த பதிகமானது நமக்கு சொல்லி காட்டுகின்றது என்பதாக சொல்லி அந்த இறைவனுடைய அருள் நமக்கு கிட்டட்டும். மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள், எல்லோருக்கும் திருவமுதாக பசித்தவருக்கு சோறிட வேண்டும் என்பது இருக்க வேண்டும். சிவன் அடியாருக்கு செல்வது சிவனுக்கு செய்வது சிவனுக்கே செய்வதாக, அது மிகச்சிறந்த தொண்டாக மாகேஸ்வர பூஜை என்று சொல்லப்படுவதாக இருக்கின்றது. நாமும் செய்வோம், நலம் பெறுவோம் என்று இறைவனை வாழ்த்துகிறோம்.
2: ஓம் நம சிவாய. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thirunariya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நமசிவாய.

நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் மியூசிக். இன் திஸ் யுவர் அபவுட் டு லிசன் சிவ ஸ்தோத்திரம். தி டைட்டில் இஸ் சிவ அயுக்த நாமாவளி, பிரசன்டட் பை கானு ராமசுவாமி. தேங்க்யூ. ஓம் நம சிவாய.

ஏற்றேயேந்திரமேலம் புனப்பயுஞ்சேற்றுமேந்தோர்த்தேவாக்கமேஹன்யேந்திராணோ பிராணோ.

0: அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல யதோ மம ஆத்மா பவசி த்வமேவ ததோ ந வாச்யம் மம கிஞ்சித் அஸ்தி யதா தவேஷ்டம் குரு மாம் ததைவ த்வாம் ஆத்மநாதம் ரமணம் பஜாமி ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

ஊர்ஜம் பஷ்டம் வென்றம் ததம் நாபிரேரோவே சுஷ்டாஸ்தாவியம்மாயிணம் சத்யோரேணாவீரம் மந்திரோயா யாவத்தை.

0: ஹந்தம் பரிகிருந்தாமி தேவம் மனசோ அஸ்மாங்கிக்ஷதமாபயந்தாம்
1: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.

ஆனந்த ஆனந்த ஆனந்த ஆனந்த ஆனந்த ஆனந்த ஆனந்த ஆனந்த ஆனந்த ஆனந்த ஆனந்த ஆனந்த ஆனந்த ஆனந்த ஆனந்த ஆனந்த ஆனந்த ஆனந்த ஆனந்த ஆனந்த ஆனந்த ஆனந்த ஆனந்த ஆனந்த ஆனந்த ஆனந்த ஆனந்த ஆனந்த ஆனந்த ஆனந்த ஆனந்த ஆனந்த ஆனந்த ஆனந்த ஆனந்த ஆனந்த ஆனந்த ஆனந்த ஆனந்த ஆனந்த ஆனந்த ஆனந்த ஆனந்த ஆனந்த ஆனந்த ஆனந்த ஆனந்த ஆனந்த ஆனந்த ஆனந்த ஆனந்த ஆனந்த ஆனந்த ஆனந்த